ஆச்சாரிய நந்தா மாலினிய சபையாபட்டும் புழுவி பாயகாலா ஜீவித்திய ஜீவத்கலாவிதரக் நோவே முழுமாத் தேசிய தருவன்ட்டு தாருண்ணிட்டு வெடிஹிட்டியன்ட்டு சமாஜகத்துக்களே பணிவிடையக்மாய் கீதைய துல கயூகி சமுதாய அர்த்தான்வித்தவ வேத்தி பலாபுருத்து சுங்விலாயன எக்கின் எக்க ஜீவித்திய கெட்டகாகின துக்க விந்தப்பு துக ஹதவத்தின் தராகத்து கிதரின் பமன அக்னிமி சமாஜேனுத் சமார காலவக்குவான் உள்ளதி துக்கேட்டு விந்தின் சிது நோனாம நுவை ஐய சிறப்பு திகதாகின யத்தி லமா பிட்டியட்டு மார்கரெட் கியன குருதுமிய தமாயி அரகனின் கொன்னரத்ன அபேசிகர ஷூரின் எதா உதவு உபகார கலஹெட்டி ஐய தமங்கி குருதுமிய கோய் விதியட்டது தமங்கு கொடனேகுவி ஏ ஐயவு சிகிபத் கரப்பு ஹண்டபாட்டு ஓனே தரம்மி திரிவத்தி பினும் போதேவல் நுக்கியுவாட்டு போதேவல் தராகத்து வாக மே சமாஜிய தன்ன காரணியாக ஹெபை ஐய வின்வின் யுத்துகம் மிட்டுகரான்ன மிரட்டு உத்தரீத்தரம ஸ்தானிய வன பார்லிமேந்துவேத இடக்கடக் வெங்குனோம் அபவ பிராப்த அக்ரகண்ய காயன வேதினி ஆச்சாரிய நந்தா மாலினி மகாத்மிகே அபாவிய வினுவேன் சீலு பார்லிமேந்து மந்திரிவரு இய பெரோருய பார்லிமேந்துவேதி வினாடியக நிஷத்தாவியக் பலகரமின் சிய ஷோக்கிய புதகலா கிரீடகியோ கலாக்கரு தேசபால நாயகியோ சாமானிய ஜனதாவ் ரசிக்கியோ ஏட் ஆதரேக்க நெமது நாம அது இக்கத்து என்னி ஐ ஜாத்தியின் சமூக நாதவச விதியிட்டு போதினா ஆதரே கரத்தி விபக்ஷ நாயக சஜித் பிரேமதாச மகாத்தியா நந்தா மாலினி கென ஐகி அபாவிய கென ஷோக்கிய பிரகாஷ கரத்தி கியூவே உத்தும் சிரேஷ்ட கலாக்காரணியா எவித்தரக்மி எதுவேகே அபாவிய ஹெமக்கின் குட்டும கம்பனியா கல சித்தியா இவகேம ஐய அபிமத தேசபாலனிக்கு ஸ்தாவரே சிட நொபிய நொவினஸ் கட்டியத்துக்கல கலாக்காரணியா லெச வட கருக்கன் பவ விபக்ஷ நாயக வரையாத் சந்தான் கலா துகேதி சத்துரேதி சிட்டி உருப்புருது ஹண்டாக் நெத்தி உனா கேலாய் அகமெத்தினி ஹர்னி அமரசூரிய பார்லிமேந்து இது கதாகலே தவத் மனவாக்கி அன்னது பலாபொருத்துவ வெள்ளி தெனு மாளிகா ரலப்பிளவி கடா விந்ததெமுவா மே நந்தா மாலினி கயூ கியாக்

0: சங்கீத வம்ச கதாவ ரச பாவையின் போஷணைய கரமின்
1: தசக கணனாவாக புறா இல சங்கீத சேஸ்திரே சிய மதுர ஹண்டின் சா அபீத கீதராவின் ஏகாலோக கல
0: ஜாத்தியே யசோராவ.

0: අද වීදමට අද සම්පතේ ජයග්‍රාහි නිල ප්‍රතිපලය බවට පත්වන්නේ අද මහජන සම්පත දිරුම් භාරයෙන් තෝරා ගන්න ලද ජයග්‍රාහි ඉංග්‍රීසි අක්ෂරය සහ අවසාන ජය අංක 4. අද සම්පත ජයග්‍රාහි දිරුම් භාරය 862 ජයග්‍රාහි ඉංග්‍රීසි අක්ෂරය U ජය අංක 3921.
1: இன்றைய மகாஜன சம்பத பெறுபவர்களுக்கு அமைய 862 அத சம்பத சீட்டில் தெரிவு செய்யப்பட்ட அது ஸ்டாங் எழுத்து வெற்றி இலக்கங்களாக 3921.
0: Today winning English letter is U. Winning numbers are 3, 9, 2, 1. අද දිනුම් බාරේ රුපියල් 250,000 බගින් වාසනාවන්තින් දෙදෙනෙක් ජයග්‍රහණය කර තිබෙනවා. මෙන්න මේ අලෙවි නියෝජිතවරුන් තමයි ජයග්‍රහකින් බිහි කර තිබෙන්නේ. BRAP රත්නායක පල්ලෙපැද්ද, VLO පතිරණ ගණේවත්ත.
1: நன்றி ஜனக. இன்றைய தினம் 250,000 ரூபாய் பணப்பரிசு 2 உங்களால் வெற்றி கொள்ளப்பட்டுள்ளது. பள்ளிப்பத்த விற்பனை முகர் BRAP ரத்நாயக அவர்களினாலும், கணேவத்த விற்பனை முகர் VLO பத்திரன அவர்களினாலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது.
0: எத்தக்க மதத்திரும் பாரதி ருபியால் 50,000 பகின் வாசனாவந்தின் 50 தினாகிடு திபினோம்.
1: 50,000 ரூபாய் பணப்பரிசு 50 உங்களால் வெற்றி கொள்ளப்பட்டுள்ளது.
0: அது திரும்ப அப்படி ஹேக்கியாவில் சமஸ்த ஜெயகிரகின் அத்தரை ருபியால் 1,18,54,241 දෙවන්ත ත්‍යාග මුදලක් බෙදා දෙන්නට.
1: இதற்கமைய நாடு முழுவதும் 1,18,54,240 ரூபாய் பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய 8 சீட்டிழப்புகளினூடாக 950,857 அதிர்ஷ்டசாலிகள் உருவாகி இருக்கின்றார்கள். இவர்களிடையே 8,05,63,700 ரூபாய் பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியோடு நினைவுபடுத்துகின்றோம்.
0: අද NLB ජාතික ජයවර්ණයේදී අපිට හැකියාව ලැබුණා සමස්ත ජයග්‍රාහකින් 950,857 දෙනෙක් අතරේ රුපියල් 8,563,700 දෙවන්ත ත්‍යාග මුදලක් බෙදා දෙන්නට. ඒ විදිහට වාසනාව ලබා දීලා අදට අපි ඔබේ නිවසින් සමු ගන්නවා. හෙටත් හමු වෙන බලාපොරොත්තුවෙන්. එතෙක් ඔබේ මතකයේ තියාගන්න ජීවිතයේ සිහිනයට
1: වාසනාවේ ආශිර්වාදය. NLB